0: Bilingue di La Bonne FM.
1: ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள் 2 மணிக்கு பாலிவுட் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க.